இப்போ புரிஞ்சுதா இழுத்தக்க சையானா என்னென்னு? இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் பூந்துட்டான். அவ என் நெஞ்சை மட்டும்தான் தொட்டான்னு நினச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.